அகங்காரம் பாபாத்மா நித்ரந்தயந்த சத்ரம் த்ருணந்த அனைக்கு மாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் ஹகந்த ஜீயா துக் சுக் பஹு போகணே பரம்